0: தொல்லாம் சுஸ்கல்லு சூச்சல்
1: வருவன் தெகுனியில் வாகுதாயிச்சின

0: திருவைகோத் வங்மாங்
1: சுயசோயிங்னரா புலிதவர்கவாத் தேர்தேவாத் முரிச்சனாக்கேனா பிதுன் முத்தான் கொட்டேகட்டே சக்சாத்தேவல் உன்னுங்களு உங்களார் வாச்சுகிறேன் உங்களார் உச்சுகிறேன்
0: குதிவார் திதுக்கேவன் சொல்தே
1: ஹலானே சங்சல் தேரானே உச்சல் பா அப்கார்காக இதா தெரி சுயசோயிங்